0: le xie dui xia ga ho. Ha bi o hi hi ha ba ba ho ga. Ye he mi ga zi zi de e la ha la. De ka xi xo ho ho no, ye he mi go de jia ve de ka di. Ka ya fu jia ga ye ve a ge ma ha la. Ji ko ko ha ba nga ni le, ma ka go jia de chi de ma de ma de, zu hua zi sa zi o ni yu. Lina na bu ba mi zi fu ga xi ve, si za ji lu ge lu ha lu mi ba mi yo ve na lu to he la ve. Ni ha ko ve cho, mo le fu ga ga bi ve ma jia. Xio pu ta ve ta ga xi ve, ji de ke, o ko lu cho he ga ga bi ve fu le mo ji, ko va va ko hi va ba fu ga. O de mi ve o ya ko ha ba si ni mu pe, o lo si zu tu fu ji, ke li mu li gu o, am li ga zu tu ve zi ya wi te ko fu le, yo ma ba ku se na ge o lo xie na li ke ji da xiu. O lo si le am li ga mo da ji da u si, o lo si le vu ke la ma bo ve xie ni he si de ji di ga da. Wi te ko fu, o lo si che ke de vi ta chi mu bi. O de mi ve o ya ko ha ba ko ni, vu ke la zu tu zi li si ji, ji fu o, am li ga zu tu ve zi ya wi te ko fu le, te la pu ve o ma ba ta mo da le, o lo xie na li ke ji da xiu. Ji da pu ko no, vu ke la zu tu zi li si ji ho ve, vu ke la le am li ga po le, o zu go jia ve o da mu ba ge xie po zi le ji da xiu. O ko lo, vu ke la o lo si ge ma te ve ko ga ga la ve te ge po ta ji da xiu. Ni po e ji cha ma ya tu do da ve o lo ta ga si de. O de mi ve o ya ko ha ba ko ni mu po ki na le ta ga ve. Yo ke go jia ge lu ha lu mi ba mi yo ve na ko. Si si ve cho ve si tu po. Te hi si ha nga chi xie ma jia mu ga. Ya ni ve ko si xia si le chu ga jie tu ji ga ve yo. Le na ka tu ji da ve. Chi ma ve ga shona la ve o bo e jia.
1: 我是多卡有黑第一个超黑他的好的我是亚国卡第一个就给是几匹为多卡定的多有黑
0: 是几匹做书记你现在的情况考过哈巴谢谢你我可不得叫拉达飞一直出亚的给哈切达飞干的表达门巴和他没得太后悔祝华秋子的也哈秋的你妈哥你妈的是弟弟来祝国多罗嘎罗达为你哈个故事起来祝华亚个哈学为多次来我家哥来自秋子亚为的给为我弟友多罗达为我弟起的个家伙我家的妈为来自秋亚的给个可爱为友我和国家我起口子为秋子亚的个来家祝华秋子亚哈学为的个友我和我阿切达我和我诺嘎乔达这个他这个妈怕大家被祝华秋子亚的友祝华秋子的报告成了黑了被祝国为多子来来自秋亚为多子友来你这里一直秋亚米卡为多子的友祝国不差的来自秋子亚他奥斯达来祝华秋子的报告成了黑拉比来阿杰波夏波黑拉比尼哈塔克贝比尤秋子亚的铺地地的哈切比来来自伊子秋亚比朱哈克克佐加比尤霍鲁古比奥嘎勒姆皮比帕塔拉比秋亚比奥嘎勒尼玛霍拉比秋子亚的铺地的哈切子比嘎地比来秋子亚给我秋地打你妈过来的给个比用来自一直秋亚我比用你可以给哈达嘎达我破地的切来祖国的马地派拉子为他我嘎达多他被为秋的给家达来你哈哥的给切的给脚的给嘎达哈来个来自一直秋亚而黑家为国家他哈祝华为李为他为若黑，祖国国产大他有来，祖国老早为社会主义你妈靠给他来，阿给海家为多子他可悲。